0: 212, both successful. With silver already secured, Lovepreet gambled on 217 kgs, a lift that would have rewritten the story. It wasn't to be. But this silver is no consolation prize. It's another chapter in the remarkable rise of a lifter from Punjab's Bal Sachandar village, who began training at just 13 despite limited resources. His father, a tailor, and grandfather sold vegetables. From local coaching centers to the national camp in Patiala, from junior medals to Commonwealth bronze in 2022, and now Commonwealth silver in Glasgow, the journey has been built one lift at a time. The medal also strengthens India's growing reputation as one of the Commonwealth's weightlifting powerhouses. Lovepreet may have missed gold by a single kilogram, but he leaves Glasgow with something equally valuable, a performance that proved he belongs among the very best heavyweight lifters in the Commonwealth. Rika Roy for NDTV.
1: We often talk about education as the key to a girl's future, but what happens when something as natural as a period holds her back from attending school? At the government high secondary school in Pudukkottai, girls are rewriting that story. Thanks to Gramalaya's infrastructure support and the Dettol Banega Swasth India initiative, the school is breaking taboos, switching to eco-friendly cotton pads and becoming 100% menstrual waste-free, keeping girls confident, healthy, and in the classroom. Here's how a wave of behavioral change is transforming young lives.
2: We are here at the Government Higher Secondary School in Villadipatti in Pudukkottai. Our girls are confidently own their education. All has been made possible by Gramalaya's effort of creating a period-friendly space for these girls, where they provide safe water, privacy, and incinerators. Not only this, the 715 students, both boys and girls who study here, they're provided with basic health and hygiene education. Yahan ki girls aur teachers ne switch kiya hai cotton pads pe, jo ki banata hai is school ko 100% menstrual waste free school. While infrastructure and switching to cotton pads is important, until and unless there is a behavioral change, no change is possible. And that is where Dettol Banega Swasth India comes into picture.
3: நான் வந்து டெட்டால் பனேகா ஸ்விஸ் இந்தியாவில் ஒரு 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நாங்கள் 5 ஸ்டாண்ட்ஸாக பற்றி நான் சொல்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்டாண்டர்டில் தன் சுத்தம், வீட்டில் சுத்தம், நோயின் போது சுத்தம், சுற்றுப்புற சுத்தம், பள்ளியில் சுத்தத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் மெயின் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சுகாதாரம். இந்த மாதவிடாய் சுகாதாரத்தில் இந்த வேளாடிப்பட்டி ஸ்கூலில் வந்து நான் நிறைய டைம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதவிடாய் சுகாதாரத்தை பற்றி சொல்லித்தரேன்.
4: நாங்கள் பீரியட்ஸ் டைமில் வந்து எங்களால் ஸ்கூலுக்கு வர முடியாது, நாப்கின் யூஸ் பண்ணுறதுனால எங்களால் ஸ்கூலுக்கு வர முடியாது. ஆனால் வந்து பாதவி மேடம் வந்து துணி அணிய ஆடைக்கும் நாப்கின்க்கும் உள்ள வித்தியாசத்தை எங்களுக்கு புரிய வச்சாங்க.
5: கிராமாலயிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, பீரியட்ஸ் வந்து நமக்கு வெக்கப்படுற விஷயம் கிடையாது, அதை வந்து நம்ம வெளிப்படையாக இருக்கணும். அது வந்து நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். நல்லா பீரியட்ஸ் வரப்போ வந்து நம்ம யாரும் வெக்கப்படக்கூடாது, அது வரலன்னா தான் நம்ம கவலை பண்ணணும்.
6: We have so many activities for involving the children in hygiene education. We have school hygiene clubs with the students. They act as a hygiene ambassadors with the communities and their home. Through these steps, we have seen a very meaningful change, that is a reduction in the dropout rate and absenteeism rate on the schools, especially among girl children. So when a girl go through her menstruation with dignity, without polluting the environment or without missing her class, we are not just solving a hygiene issue. We are shaping a generation that is more healthier and confident. That is the future we are actually building with the support of Reckitt's Dettol Banega Swasth India program.